0: காற்றின் மொழி,
1: பிரமாதம், கவிதை, கவிதை படி.
0: Your favorite Tamil hits.
2: Time signature 24. BPM 76. Song Purumanam. Love ballad.

0: பெரியபாடன்ஸ் கோல்டன் டைமண்ட்ஸ் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் ஹோல்சேலர்ஸ் நெடுமங்காட் நெய்யாற்றங்கரா கொட்டாரக்கரா கருநாகப்பள்ளி
1: விஷால் ஆப்டிகல்ஸ் மிதமாய நிறக்கில் கன்னடகளுடைய விபுலமாய சேகரம்
2: നെല്ലിക്കുന്നം അൽജോ സൂപ്പർ മാർക്കറ്റ് പയങ്ങേൽ ആൻഡ് ഉമ്മന്നൂർ.

தங்கிறதுக்கு தருகிறது, என்ன தங்கிறதுக்கு தருகிறது, தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்ன தங்கிறது விதோதர்கள் தின்.

தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தரகடதி தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தரகடதி தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும் தரகடதி தங்கடத்துக்கு தோதர்கடத்தையும்.

மனசினியறையிலேதோ மேளம் ஹிருதய தமனிகளிலேதோ தாளம் மனசினியறையிலேதோ மேளம் ஹிருதய தமனிகளில் அவையில் உணரும் ஒரு